0: நாள் ரணசத டாப்புத்து
1: ஹர் தின் ஹர் பெஹர் ஜிந்தகி கி லஹர் GFM 88 நெட்வொர்க் சிந்த் கி ஆவாஸ்